ti ya ti polili ti ge do sho le i ji chuo ya bi si ba ba hu ma bi ga ti da zi si ji pi zu su ji ni he le ti chi si po ti chi ha ba ti chi ni ta zu guo gu cha da ti chi po po guo jia ti ma bi da yo da hui lu ku o o lo tu ma bi o po hui chuo ya bi ju ma la bi si ma ba ti pai bi an ne ya ha de cha to la le hu ma我去北地家嘞，下个就比明个哦。阿内是马巴，他得呼马。下个副脚，家底莫门大家为阿内是马巴，马海海加多累多难来耶。一铺里里的耶多少嘞？一米马是马巴，呼马多个子。一九九一是马巴嘞，到保卫是马巴，呼马维加，他得的大子。